0: மனிதன் எதுவும் சிந்திக்காமலும் பேசாமலும் இருக்கும்போது அவன் மரணமடைந்ததற்கு சமம். ஆனால் மரணத்திற்கு பிறகும் எந்நாளும் பிறரை சிந்திக்கவும் பேசவும் செய்பவர்கள் மாமனிதர்கள். அவ்வாறான மாமனிதர்கள் தான் நம் எழுத்தாளர்கள். பேனா எனும் தன் ஒளியால் ஒரு புது சமூகத்தை செதுக்க முயலும் சிற்பிகள் அவர்கள். அவ்வாறாக தமிழ் சமூகத்தை செதுக்கிய சிற்பிகளில் ஒருவர்தான் சிறுகதை மன்னர் ஜெயகாந்தன். சமூகத்தின் கண்ணாடியான இலக்கியத்தில் மனித வாழ்வின் யதார்த்தத்தை பிரதிபலிக்க செய்தவர். இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி கே சுந்தரவல்லி அவர்கள் எழுதி வழங்கும் நூலாய்வு, சிறுகதை மன்னர் ஜெயகாந்தனின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு பெண்ணிய கண்ணோட்டம்.
1: தமிழ் சிறுகதை உலகின் மன்னன் என்று சொன்னால் நம் நினைவுக்கு வரும் ஒரே ஆளுமை மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள்தான். ஜெயகாந்தன் அவர்கள் April 24, 1934 கடலூர் மாவட்டத்தில் உள்ள மஞ்சள்குப்பம் என்ற பகுதியில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் முருகேசன். இவருடைய முறைப்படியான பள்ளி படிப்பு 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான். ஆனால் இவருடைய இளமை காலங்களில் அச்சகங்களில் அச்சுக்கோர்ப்பவராகவும் பிழை திருத்துபவராகவும் வேலை செய்தார். வாழ்க்கை அழைக்கிறது என்பது ஜெயகாந்தனின் முதல் நாவலாகும். தன் அசாத்திய வாசிப்பாலும் சுய சிந்தனையாலும் தமிழ் இலக்கிய உலகையே தன் பக்கம் ஈர்த்த மாபெரும் எழுத்தாளராக உயர்ந்த ஒரு பேரதிசயம் அவர். யாருக்கும் வளைந்து கொடுக்காத கம்பீரம்தான் அவருடைய அடையாளம். ஏன் இவ்வளவு கம்பீரமாக பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, குனிந்தே பழகியவர்கள் நிமிர்ந்து நடப்பவர்களை பார்த்து திமிர் பிடித்தவர்கள் என்கிறார்கள் என்று சாட்டையடி போல பதில் சொன்னார் ஜெயகாந்தன் அவர்கள். நான் பள்ளிக்கு செல்லாத காலங்களிலும் என் கையில் புத்தகம் இருக்கும். அது பாரதியின் புத்தகம். நான் பெற்றதும் கற்றதும் பேசுவதும் எல்லாமே பாரதியிடமிருந்துதான் என்றும் அவர் பெருமையோடு கூறுவார். பாரதியை போன்றே பெண்மையை மதிக்க கற்றுக்கொண்ட மாமனிதர் அவர். பாரதியின் வாரிசு நான் என்று கூறும் ஜெயகாந்தன் அவர்கள் இத்தனை கம்பீரமாக இருந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. வாழ்க்கை தத்துவம் குறித்து பேசும் பொழுது வாழ்க்கைக்கு நிறைவு தேடுவதென்று பேசுவதெல்லாம் பொய். வாழ்க்கை நிறைவாகத்தான் இருக்கிறது, ஆனால் நமக்குத்தான் மேலும் மேலும் குறைகள் தேவைப்படுகின்றன என்பார். வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது என்ற யதார்த்தத்தை உடைத்து சொன்னவர் ஜெயகாந்தன் அவர்கள். ஞானம் என்பது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது அல்ல, ஆனால் எவ்வளவு சிறிய விஷயமாயிருந்தாலும் அதை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதே ஞானம் என்றார் ஜெயகாந்தன் அவர்கள். ஜெயகாந்தன் அவர்களை பற்றி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், ஜெயகாந்தன் மறைந்தாலும் அவருடைய எழுத்துகள் பலரின் இதயங்களில் நீங்காமல் நிலைத்திருக்கும் என்றும் அவரது எழுத்துக்களின் வீச்சை மதிப்பிட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணா அவர்களோ ஜெயகாந்தன் அவர்களின் எழுத்துக்களை தமிழ் இலக்கியத்தின் புதிய வரவு என்றும் சமுதாயத்தின் கண்ணாடி என்றும் பாராட்டியுள்ளார். 40 நாவல்கள், 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதிய இவருக்கு இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருதும் பத்மபூஷன் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. எழுத்தாளராக மட்டுமல்லாமல்

திரைப்பட இயக்குநராகவும் முத்திரை பதித்தவர் அவர். தான் இயக்கிய உன்னைப்போல் ஒருவன் திரைப்படத்திற்காக இந்திய அளவில் புகழ்பெற்ற குடியரசுத் தலைவர் விருதையும் பெற்று தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்த்தார். மேலும் சினிமா உலகில் தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து யாருக்காக அழுதான் போன்ற படங்களையும் இயக்கினார். ஜெயகாந்தனின் எழுத்துக்கள் எப்போதுமே மனித நேயத்தையும் விளிம்பு நிலை மக்களின் உளவியலையும் அச்சு அசலாய் பிரதிபலிப்பதாக இருக்கும். உண்ணாவிரதம் என்ற இக்கதை வறுமையின் பிடியில் சிக்கி பசியால் வாடினாலும் பிறரிடம் கையேந்தாதிருக்கும் பார்வதி என்ற ஒரு எளிய சாமானிய பெண்ணின் கதை. எவ்வளவு வறுமை இருந்தாலும் அவளது சுயமரியாதையும் தைரியத்தையும் அவளுடைய மாபெரும் சொத்தாக இதில் காட்டியிருப்பார். தேவன் வருவாரா என்ற கதையில் அம்மா அப்பா இல்லாமல் ஆரோக்கியம் என்ற பாட்டியால் வளர்க்கப்படும் அழகம்மாள் என்ற சிறுமி படிக்க வேண்டிய வயதில் வேலைக்கு செல்வதையும் அங்கே அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி பற்றியும் சொல்லியிருப்பார். இன்றளவும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் நாம் வாழ்கிறோம் என்பது நம்மை வேதனைப்படத்தான் வைக்கிறது. 1966 ஆனந்த விகடனில் இவருடைய அக்னி பிரவேசம் என்கிற சிறுகதை வெளியாகி அன்றைய சமூகத்தில் ஒரு பெரிய புயலையே கிளப்பியது. சூழ்நிலை காரணமாக ஏமாற்றப்பட்டு கற்பை இழந்ததாக கருதப்படும் ஒரு பெண்ணை அவளுடைய அம்மா ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி நீ புனிதமாகிவிட்டாய் என்று கூறி ஏற்றுக்கொள்வது போல் கதையை முடித்திருப்பார். ஆனால் அன்றைய பழமைவாத சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கடுமையான விமர்சனங்களை வைத்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த சமூகத்தில் அந்த பெண்ணை பெற்ற தாயும் குடும்பமும் துரத்தி அடித்திருந்தால் அவளுடைய நிலைமை என்னவாயிருக்கும் என்ற கேள்வியோடு ஜெயகாந்தன் விரிவாக எழுதிய நாவல்தான் சில நேரங்களில் சில மனிதர்கள். இது 1972 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. பின்னாட்களில் இது பீம்சிங் இயக்கத்தில் திரைப்படமாகவும் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் கதையின் நாயகி கங்கா ஒரு கல்லூரி பெண். ஒரு நாள் மாலை கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வர பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறாள். பேருந்து வராத சூழ்நிலையில் பயங்கரமாக இருட்டாகவும் இருக்கிறது, மழையும் பெய்கிறது. ஒருவித பயத்தோடு நிற்கும் அவள் அருகே ஒரு மகிழுந்து வந்து நிற்கிறது. அதில் இருந்தவன் அவளை உள்ளே அழைத்தவுடன் வீட்டிற்கு எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பயத்துடனேயே ஏறுகிறாள். ஆனால் அவளுடைய சம்மதமில்லாமல் அந்த மனித மிருகம் அவளுடைய வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது. பாதிக்கப்பட்ட கங்கா அழுது கொண்டே வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் சொல்கிறாள். ஆனால் அவளுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய அம்மாவோ ஊரை கூட்டி சத்தம் போடுகிறாள். அவளது அண்ணனோ அவளை கழுத்து பிடித்து வீட்டை விட்டு துரத்துகிறான். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் கங்காவை நான் படிக்க வைக்கிறேன் என்று அழைத்து செல்கிறாள் அவளுடைய உறவுக்காரரான வெங்கடாச்சல மாமா. வெளி உலகிற்கு அவர் பெரிய வழக்கறிஞர், ரொம்ப நல்லவர் போல தெரிபவர். ஆனால் கங்காவை பொறுத்தவரை அவளுடைய பலவீனத்தை பயன்படுத்த பார்க்கிற மற்றொரு மிருகம் அவர். இத்தனை துரோகங்கள், சமுதாய அவமானங்கள், மாமாவின் அத்துமீறல்கள் என இதையெல்லாம் தாண்டி கங்கா படிக்கிறாள், சொந்த காலில் நிற்கிறாள். ஒரு பெரிய உத்தியோகத்திற்கு வந்து சுயமரியாதை உள்ள பெண்ணாக மாறுகிறாள். எந்த கடுமையான சூழ்நிலையிலும் கங்கா அவளுடைய படிப்பை கைவிடவில்லை என்பதை ஜெயகாந்தன் ஆழமாக பதிவு செய்துள்ளார். படிப்பு ஒரு பெண்ணிற்கு சுதந்திரத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் என்பதை கங்கா மூலம் நம் மனதில் பதிய வைத்திருப்பார் ஜெயகாந்தன் அவர்கள். ஒரு சமயம் கங்கா ஆனந்த விகடனில் வருகிற அக்னி பிரவேசம் கதையை படிக்கிறாள். அது தன் சொந்த கதை போலவே இருப்பதை உணர்கிறாள். கதையின் முடிவில் அம்மா மகளை ஏற்றுக்கொள்வதை பார்த்து வேதனையடையும் கங்கா தன் தாயிடம் அக்கதை புத்தகத்தை கொடுத்து இப்படித்தான் அம்மா இருக்க வேண்டும் என்கிறாள். உடனே அந்த அம்மா நாம் தவறு செய்து விட்டோமோ என்று நினைத்து மாமாவை வரவழைக்கிறார். ஆனால் மாமாவோ, இல்லை, சமூகம் சொன்னபடி நீ செய்ததுதான் சரி என்று அவளது அம்மாவின் மனதை மாற்றுகிறார். மேலும் கங்காவை பார்த்து அவன் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினான் அல்லவா, இப்போது போய் நீ நின்றால் அவன் உன்னை ஏற்றுக்கொள்வானா, அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டான் என்று இலக்காரமாக பேசுகிறார். இது கங்காவின் மனதை உலுக்குகிறது. உடனே அவள் அந்த எழுத்தாளரை சந்தித்து விவரங்களை கேட்டு தன் வாழ்க்கையை சிதைத்த அந்த மனிதனின் பெயர் பிரபு என்று தெரிந்து கொண்டு அவனுடைய தொலைபேசி எண்ணை வாங்குகிறாள். அவனை கண்டுபிடித்து அவனுக்கு ஒரு நல்ல தோழியாக மாறுகிறாள். அவளுடைய நற்பண்புகளை பார்த்து பிரபு தன் தவறை உணர்ந்தாலும் அவனுடைய குடிப்பழக்கத்தை

0: அவனால் கைவிட முடியவில்லை. இவள் அறிவுரை கூறினாலும் அவன் அந்த மதுப்பழக்கத்தை விடவில்லை. இருப்பினும் கங்காவிற்கு சமூகம் கொடுத்த இழிவான சொல்லும் செயலும் அவளை பிரபுவிடம் ஆறுதல் தேட வைக்கிறது. அவளது தாயும் சகோதரனும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, நீ வேறு திருமணம் செய்து கொள் என்று கூறி விலகிப்போக பார்க்கிறான் பிரபு. ஆனால் கங்காவோ, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, நீ என் நண்பனாக இல்லாவிட்டாலும் என் கணவனாக இரு என்கிறாள். ஆனால் அவனோ, நான் உன்னை தோழியாகத்தான் பார்க்கிறேன், நீ வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்று கூறிவிட்டு தன் மனைவி குழந்தைகளுடன் வாழச் சென்று விடுகிறான். இந்த கதையின் முடிவுதான் நம் நெஞ்சை உலுக்குகிறது. தவறு செய்த அந்த மனிதன் தன் குடும்பத்தோடு சமூகத்தில் எந்தவித பாதிப்புமின்றி நிம்மதியாக வாழ்கிறான். ஆனால் இவ்வளவு படித்து பொருளாதார சுதந்திரமடைந்த கங்காவோ விரக்தியின் விளிம்பிற்கு சென்று தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை தொலைப்பது போல ஜெயகாந்தன் கதையை முடித்திருப்பார். இக்கதையின் தொடர்ச்சியாக கங்கை எங்கே போகிறாள் என்ற நாவலையும் ஜெயகாந்தன் பின்னாளில் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1970களில் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய இந்த நாவலின் முடிவை இன்று நாம் யோசித்து பார்த்தாலும் பல பெண்களின் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஒரு விபத்தோ தவறோ நடக்கும்போது அதற்கு காரணமான ஆண் சமூகத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்கிறான். ஆனால் தன் சொந்த உழைப்பில் உயர்ந்த கங்கா போன்ற பெண் ஏன் இவனுக்காக தன் வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்ள வேண்டும்? பெண்ணை ஏன் இந்த சமூகம் இன்னும் இழிவான நிலைக்கு தள்ளுகிறது என்று தெரியவில்லை. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், அத்து இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்ற பாரதியின் வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. பாரதியின் இந்த வரிகள் இன்னும் ஏட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதில் வெங்கடாச்சல மாமா போன்றவர்கள் வெளி உலகிற்கு பெரிய மனிதர்களாக வலம் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பது கங்காவிற்கு மட்டும்தான் தெரியும். இப்படி மனித போர்வையில் இருக்கும் மிருகங்கள் இப்போதும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். தலை நிமிர்ந்து தன் சுயமரியாதையோடு சமுதாயத்தை எதிர்த்து போராடி வாழும் பெண்ணாகத்தான் கங்கா இருந்திருக்க வேண்டும். பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக தங்களை தாழ்த்தி கொள்ளவோ வாழ்க்கையை வெறுத்து விடவோ கூடாது. பெண்ணின் வாழ்க்கை என்பது கண்ணீரால் ஆனதல்ல, அது துணிச்சலாலும் தன்னம்பிக்கையாலும் ஆனது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண் என்பவள் இந்த சமுதாயம் என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய சுய அறிவு கொண்டும் நல்ல பழக்கங்களோடும் பாரதி சொன்னது போல் திமிர்ந்த ஞான செருக்கோடும் வாழ்வதுதான் பெண்மைக்கு அழகு. தெரிந்தே ஒரு தவறை செய்தால் அது ஒழுக்கக்கேடான செயல் என்று சொல்லலாம். ஆனால் தெரியாமல் நடந்த ஒரு விபத்திற்கு பெண்ணை மட்டும் பொறுப்பாக்கி ஆண் சுதந்திரமாக வாழ்வதும் பெண் தன் நிம்மதியை இழப்பதும் எவ்வளவு பெரிய கொடுமை. அரவணைக்க வேண்டிய அம்மாவும் சகோதரனும் வீட்டை விட்டு துரத்தும் போது கங்காவின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? இந்த நாவலின் வாயிலாக பெண்களுக்கு சமூகம் இழைக்கும் அநீதி, மனிதர்களின் மனப்போராட்டம் ஆகியவற்றை தன் கூர்மையான எழுத்தின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் ஜெயகாந்தன் அவர்கள். எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப தன்னுடைய எழுத்தின் மூலம் சமூக அவலங்களை உரக்கச் சொன்ன நம்முடைய சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்கள், அவருடைய நினைவுகளோடு இந்த சிந்தனையை உங்கள் முன் விதைக்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி கே சுந்தரவல்லி அவர்கள் எழுதி வழங்கிய நூலாய்வு, சிறுகதை மன்னர் ஜெயகாந்தனின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு பெண்ணிய கண்ணோட்டம்.

தமிழ்ச்சூழ் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது சில சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகள். வழங்குபவர் திருமதி ஜி. கிருஷ்ணகுமாரி.

நம் அன்றாட வாழ்வில் காலை கண் விழிப்பது முதல் இரவு தூங்கச் செய்வது வரை எத்தனை வேலைகள் செய்கின்றோம்? பல பழக்க வழக்கங்களை மேற்கொண்டுள்ளோம். சில இதை செய்ய ஏன் கடினமாக இருக்கின்றது என்று தோன்றுவது இயல்பு. அதுபோன்ற பல கேள்விகளுக்கு விடை தரும் வகையில் சில குறிப்புகள் தர உள்ளேன். முதலில் சில சமையல் குறிப்புகளை சொல்கின்றேன். நாம் எந்த வகை சுண்டல் செய்தாலும் கருவேப்பிலையும் இஞ்சியும் சேர்த்து நல்ல விழுதாக அரைத்து தாளித்த பிறகு சேர்த்து இறக்கினால் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தினசரி வெங்காயம் வதக்குவோம். அப்படி வெங்காயத்தை வதக்கும் போது முதலில் வெறும் வாணலியில் சிறிது நேரம் வதக்கிவிட்டு பின் எண்ணெய் சேர்த்தால் சீக்கிரம் சிவந்து விடும். வெண்ணெய் காய்ச்சும் போது முருங்கை இலைதான் எப்பவுமே போடுவோம். ஒரு மாறுதலுக்கு எலுமிச்சம் இலைகளை போட்டால் நெய் சுத்தமாகவும் நறுமணத்துடனும் இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட். வீட்டில் ஊத்தப்பம் வேணுமா? ஒரு சின்ன டிப். ஊத்தப்ப நடுவில் கரண்டியால் ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும், கரகரப்பாக இருக்கும். குழம்பு வைக்கும் போது சில சமயத்தில் காரம் உப்பு கூடிவிடும். அதை சரி செய்வதற்கு ஒரு தக்காளியை எண்ணெயில் வதக்கி குழம்பில் சேர்த்தால் உப்பு காரம் சரியாகிவிடும். வெயில் நேரத்தில் இட்லி தோசை மாவு சீக்கிரம் புளித்து போய்விடும். அப்படி புளிக்காமல் இருக்க காய்ந்த மிளகாய் ஒன்றோ இரண்டோ அதில் போட்டால் சீக்கிரம் மாவு புளிக்காது. கொஞ்ச நாளானா சில வகை ஸ்நாக்ஸ், அதாவது முறுக்கு காரச்சவ் ஓமப்படி போன்றவைகள் சுவை குறையும். அதன் ருசியை கூட்ட மிக்சி ஜாரில் அதை போட்டு அதோட உப்பு மிளகுத்தூள் தேங்காய் துருவல் கலந்து சாப்பிட்டால் வித்தியாச சுவையில் டேஸ்டாக இருக்கும். குறைந்த விலையில் புளி கிடைக்கும் போது நாம் மொத்தமாக வாங்கி வைப்போம். புளி கெடாமல் இருக்க கல்லுப்புடன் கலந்து உருண்டலையாக உருட்டி காற்று புகாத பாத்திரத்தில் வைத்தால் போதும். வெயில் நேரத்தில் தயிர் சீக்கிரமாக புளித்து போகும். அப்படி புளிக்காமல் இருக்க ஒரு சின்ன துண்டு தேங்காய் போட்டால் சீக்கிரம் தயிர் புளிக்காது. தேங்காயை துருவி ஐஸ் ட்ரேயில் குழிகளில் நிரப்பி ஃப்ரீசரில் வையுங்கள். ஒரு மணி நேரம் கழித்து குழிகளில் கெட்டியாக இருக்கும் தேங்காயை உருண்டைகளாக ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அவ்வப்போது தேவையான உருண்டைகளை மட்டும் எடுத்து உபயோகித்து கொள்ளலாம். தக்காளி நீண்ட நாள் கெடாமல் இருக்க காம்பு பகுதியை கீழ்நோக்கி இருக்கும்படி வைத்தால் சீக்கிரம் கெடாது. காலிஃப்ளவர் வேக வைக்கிறதும் வெள்ளையாக இருக்க ஒரு டிப். வேகம் வைக்கும் நீரில் சிறிது பால் சேர்த்தால் அதன் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். முட்டை ஆம்லெட் நல்ல ஃப்ளஃபியா டேஸ்டா இருக்க அதில் கொஞ்சம் பால் சேர்த்து ஃபோர்க் அல்லது ஸ்பூன் வைத்து பிளெண்ட் பண்ணி ஆம்லெட் போட்டால் சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். காய்கறிகள் வேக வைத்த நீரை கீழே ஊற்றாமல் அதை ரசம், குருமா, குழம்பு, சூப் என்று ஏதாவது ஒன்றில் சேர்க்கலாம். சிங்கிள் ரைஸ், அதாவது டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், புளியோதரை போன்ற சாத வகைகளுக்கு அரிசி வேக வைக்கும் போது சில துளிகள் எலுமிச்சஞ்சாறு சிறிது எண்ணெய் சேர்த்தால் வெண்மையாகவும் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலும் வரும். நீண்ட தூரம் ரயிலில் பயணம் செய்யும் போது சப்பாத்திகளை எடுத்து செல்வது வழக்கம். அப்படி சப்பாத்திகளை கொண்டு போகும்போது அந்த பாத்திரத்தில் சில இஞ்சி துண்டுகளை போட்டு வைத்தால் சப்பாத்தி ரொம்ப நேரம் மிருதுவாக இருக்கும். கேரட், பீட்ரூட், சீஸ் ஆகியவற்றை துருவும் போது அந்த துருவியில் சிறிது எண்ணெய் தடவி துருவியினால் எளிதில் துருவிவிடலாம். எல்லா வகை இனிப்பு வகை சமையலுக்கும் நாம் ஏலக்காயை கட்டாயம் சேர்ப்போம். சேர்ப்பதற்கு முன் ஏலக்காயை ஃப்ரிட்ஜில் சிறிது நேரம் வைத்த பிறகு எடுத்து பொடித்தால் தோல் நீக்குவதற்கு சுலபமாக இருக்கும். பச்சை மிளகாயை மிக்சியில் அரைக்கும் போது பல சமயங்களில் நைசாக

அரைப்படாமல் இருக்கும். நீல வாக்கில் வெட்டி அரைத்தால் நன்கு மசித்து விடும். மேலும் இரண்டு உப்பு சேர்த்து அரைத்தால் கசப்புத்தன்மை வராது. தக்காளி தோலை எளிதாக நீக்க தக்காளியை சூடான நீரில் 1 அல்லது 2 நிமிடங்கள் ஊற வைத்து எடுத்தால் தோல் எளிதில் நீங்கும். காய்கறிகளை வெட்டியதும் நீரில் அதிக நேரம் வைக்க வேண்டாம், சத்துக்கள் குறையும். அதேபோல் காய்கள் வேக வைக்கும் போதும் அதிக நீர் சேர்க்காமல் மூடி வைத்து சமைத்தால் சுவையும் சத்தும் காக்கப்படும். பச்சை காய்கறிகள் பீன்ஸ், பட்டாணி போன்றவை வேகும்போது 1 சிட்டிகை சர்க்கரை சேர்த்தால் நிறம் பசுமையாக இருக்கும். உப்பில் நீர் கசியாமல் இருக்க 1 சிறு துணியில் அரிசி மணிகளை வைத்து உப்பு பாத்திரத்தில் வைத்தால் நீர் கசியாமல் இருக்கும். கருப்பட்டி அல்லது வெல்லத்தை நீண்ட நாள் கெடாமல் இருக்க சிறிது பாகாக ஆன பின் பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். முட்டை வேக வைக்கும் போது சிறிது உப்பு சேர்த்து வேக வைத்தால் முட்டை ஓடு எளிதாக உரியும். சப்பாத்தி சுட்டவுடன் 1 துணியில் வைத்து சுத்தி வைத்தால் நீர் வராது, ஈரப்பதம் இருக்காது. கீரை வகைகள் பேப்பரில் சுற்றி வைத்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வாடாமல் இருக்கும். குழம்பு வைப்பது வழக்கமான வேலை என்றாலும் பெண்கள் பலருக்கு தாங்கள் வைக்கும் குழம்பு சரியாக வருமா என்ற குழப்பம் இருக்கும். பின்வரும் குறிப்புகள் பின்பற்றினால் மிக அருமையான சுவையுடன் இருக்கும். காரக்குழம்பு வைக்கும்போது அடுப்பிலிருந்து இறக்கும்போது கொஞ்சம் வெல்லம் சேர்த்து இறக்கினால் கார வாசனை வராது. அதேபோல் நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளித்து சேர்த்து இறக்கினால் சுவை கூடும். மோர்குழம்பு செய்து இறக்கியதும் கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. அப்படி கலக்கினால் குழம்பு திரிந்த மாதிரி தண்ணியாக மாறிவிடும். டிஃபன் சாம்பார் செய்யும்போது துவரம்பருப்பு வேக வைத்து செய்வதற்கு பதில் பயத்தம்பருப்பு செய்தால் ருசி அபாரமாக இருக்கும். இதை சப்பாத்திக்கும் சைடிஷாக எடுத்துக்கொள்ளலாம். சாம்பார் செய்யும்போது சாம்பார் பொடி தவிர சாம்பாரின் அளவுக்கு ஏற்றவாறு தனி மிளகாய்த்தூள், தனியா பொடி 2 சேர்க்க சுவை கூடும். சாம்பாரின் ருசி அதிகரிக்க சாம்பார் இறக்கும் முன் சிறிது நெய் சேர்த்தால் மணமும் ருசியும் கூடும். வெங்காயம், தக்காளி நன்றாக வதக்கிய பிறகே குழம்பு மசாலா சேர்க்க வேண்டும். இது ஒரு ருசியின் ரகசியம். வீட்டின் மையமாய் அனைத்து வேலைகளையும் சுற்றி சுழபவர்கள் பெண்கள். அவர்களுக்கு அன்றாட வீட்டு வேலைகளில் சரிப்பு ஏற்படாமல் இருக்க சில ஆலோசனைகள். தினசரி காலை நேரத்தை உங்களுக்கு பிடித்த பாடலுடன் தொடங்குங்கள். இது மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியும் தரும். அதேபோல் வேலை செய்யும்போது பிடித்த பாடல் மற்றும் சொற்பொழிவுகள் கேட்டுக்கொண்டே வேலை செய்வது கடினமான வேலையையும் சுலபமாக செய்ய முடியும். முதல் நாள் இரவே எல்லா பாத்திரங்களையும் கழுவிவிட வேண்டும். காலையில் சுத்தமான அடுக்களையை பார்க்கும்போதே உற்சாகமாக சமைக்க தோன்றும். செய்யும் வேலைக்கு ஏற்றவாறு வசதியாய உள்ள உடையை அணிவது மிகவும் முக்கியம். நாம் வேலை முடித்த இடத்தை உடனே ரசித்து பாருங்கள். மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். வீட்டில் உள்ளேயும் செடிகள் ஆங்காங்கே வைப்பது புத்துணர்ச்சியை தரும். வேலைகள் செய்யும்போது இடையில் 1-5 நிமிடம் உட்கார்ந்துவிட்டு வேலையை தொடர்வது செய்யும்போது சலிப்பு தோன்றாது. ஒவ்வொரு வேலைகளிலும் சிறிய நேரமாக பிரிக்கவும். 30 அல்லது 40 நிமிடங்கள் போன்று அப்படி செய்தால் சலிப்பு வராது. இந்த நேரத்தில் இதை முடிப்பேன் என்ற சவாலோடு எடுத்து செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இது என் கடமை என்று நினைக்காமல் இது என் வீடு, வீட்டை அழகாக்கும் செயல் என்று நினைத்தால் சலிப்பு குறையும். விலையுயர்ந்த ஆடையாக இருந்தாலும் இல்லை என்றாலும் நம் உடையில் 1 சிறு கறை கூட நம் மனத்தை வருத்தப்படுத்திவிடும். ஆனால் கவலை வேண்டாம்,

சரியான முறையில் எளிய வீட்டு குறிப்புகளை தெரிந்து கொண்டால் கறைகளை நீக்க முடியும். அந்த குறிப்புகளை பார்க்கலாம். முதலில் எண்ணெய் கறை. கரையின் மீது சிறிது பாத்திரம் கழுவும் திரவத்தை, அதாவது டிஷ்வாஷிங் லிக்விட், தடவி 10-15 நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் துவைக்க வேண்டும். கரை காணாமல் போய்விடும். தேநீர் காபி கரை. உடனே குளிர்ந்த நீரில் அலசி பேக்கிங் சோடா அல்லது வெள்ளை வினிகர் சேர்த்து தேய்த்து துவைக்கவும். அடுத்து துரு கரை நீக்குவதற்கு சிறு எலுமிச்சம்பழ சாறுடன் சிறிது உப்பும் சேர்த்து தடவி சிறிது நேரம் வெயிலில் வைத்து பின்னர் துவைக்கவும். துரு கரை இருந்த இடமே தெரியாது. மஞ்சள் கரை. எலுமிச்சஞ்சாறு அல்லது பேக்கிங் சோடா கலந்து தேய்த்து 20 நிமிடம் கழித்து துவைக்க வேண்டும். இரத்தக்கரை போவதற்கு சூடான நீர் பயன்படுத்த வேண்டாம். குளிர்ந்த நீரில் ஊற வைத்து சோப்பை தேய்த்து துவைத்தால் கரை போகும். அடுத்ததாக சாக்லேட் கரை. கரையை முதல் மெதுவாக அகற்றி சோப்பு நீரில் ஊற வைத்து பின்னர் துவைக்கவும். லிப்ஸ்டிக் கரை. முதலில் லிக்விட் டிட்டர்ஜென்ட் தடவி 10-15 நிமிடங்கள் வைக்கவும். பின்னர் தேய்த்து குளிர்ந்த நீரில் அலசவும். துணிகளில் உள்ள பருப்பு நிறம் மாறுவதற்கு கொஞ்சம் டூத்பேஸ்ட், உப்பு, வாஷிங் டிட்டர்ஜென்ட் எல்லாவற்றையும் சூடு தண்ணீரில் கலக்கி அதில் ஊற வைத்து துணிகள் துவைக்க வேண்டும். அது பழுப்பு நிறத்தை மாற்றித்தரும். இனி சில வீட்டு உபயோக குறிப்புகள். கிச்சனில் உள்ள ஸ்டெயின்லெஸ் சிங்கை டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணி கழுவினால் ரொம்ப நாள் புது சிங்க் போல இருக்கும். எலுமிச்சப்பழ துண்டில் சிறிது பேஸ்ட் தடவி அதை கறிப்பிடித்த பாத்திரத்தில் தேய்த்து பின்னர் கழுவினால் கறி போய்விடும். சேலையுடன் வரும் சட்டை துணிகளை உபயோகிக்க ஒரு சிறிய குறிப்பு. அதை சிறிய சிறிய பைகளாக, அதாவது பவுச்களாக தைக்கவும். இதை ஜுவல்ஸ், அதாவது நகை போன்றவற்றுக்கு யூஸ் பண்ணலாம். குழந்தைகள் சில சமயம் கலரில், அதாவது கிரேயான்ஸ் கொண்டு சுவரில் வரைவார்கள். அதை நீக்குவதற்கு ஹேர் ட்ரையர் உபயோகித்தால் அது உருகிவிடும். பின்பு துடைப்பது எளிதாகிவிடும். ஃபெவிகால் போன்ற பசைகளில் நாம் உபயோகித்த பின் ஒரு சில துளிகள் தண்ணீர் சேர்க்க வேண்டும். பின்னர் மூடி வைத்தால் கட்டியாக இல்லாமல் இருக்கும். கட்டியில் உள்ள துருவை எடுப்பதற்கு ஒரு சுலபமான வழி. உருளைக்கிழங்கில் தேய்த்தால் சீக்கிரமாக நீங்கிவிடும். புதிய பாத்திரங்களில் உள்ள ஸ்டிக்கரை நீக்குவதற்கு அந்த பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சிறிது சூடாக்கிய பின் அது எளிதில் இழகி வந்துவிடும். மேலும் அந்த பசையை போக்குவதற்கு சிறு துணியில் தேங்காய் எண்ணெயோ தடவினால் போதும், சீக்கிரம் போய்விடும்.

நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டது சில சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகள். வழங்கியவர் திருமதி ஜி. கிருஷ்ணகுமாரி.

நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம்.

கரடியத்தைக்கு அரிசம் பகர் மாறி கடல கரடியத்தைக்கு அரிசம் பகர் மாறி கடல மாளிகை தட்டில காலேஜ் காரியம் மாலைகள் விக்கட சந்தக்காரியும் மாளிகை தட்டில காலேஜ்